குடி அத்த குடி அத்த குடி சாக்கு தலவாரிய சுரியா குடி அதி நார்மன் கர்தி நமஸ்தே பிராண்ட் லட்டி நத்தி சிட்டியா ஹாய் குடி நல்ல குடி மஜ மஜ நல்ல குடி சாலட்டி ஸ்பைசி தேன் மிட்டியா.